தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி தஜல தஜ்ஜனு தஜனு தஜ்ஜமி தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜனு தஜ்ஜன